ஜெகத் சர்வம் சத்யாதீனம் து தேவதம் தத் சத்யம் உத்தமாதீனம் தத் சத்யம் உத்தமாதீனம் உத்தமோ பரதேவதா உத்தமோ பரதேவதா. தைவாதீனம் ஜகத் சர்வம் தைவாத்

மௌழி குல்கெடு சந்திர மர்க்கண்ட கடத்தோட பெழுதாரு கும்பெடு ஜடலத்தோட ஜடலோ பிரவகிச்சு சதலேட்டி ஜிகுத்தோட டம்பைன பால நேத்திரம்புத்தோட குதிரு தெச்சின தொட்ட குங்கும பொட்டுதோ தாம்பூல ரகாதரம்புத்தோட தடஹேம மயவஜ்ர தாட்டங்கமுலத்தோட வீச்சாஸ்திரவத்தையா வஷ்டித்தோட நல்ல கொலுவரு துனுமாடி கொல்லலாடு மெருகு சாமன சாயல மேனித்தோட

நித்யம் ஜப்பிய தெரு நாம் ஜீ போலோ நித்யம் ஜப்பிய தெரு நாம் ஜீ போலோ நித்யம் ஜப்பிய

சத்யம்பு நந்தனகு சர்வசுஷ்டி. சத்யமகிமலே நீ ஸ்தலமேதி கனுகொன்னா சுத்த சத்வமிதியே சூடரையாம்.